101.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்திற்காக ஆர். ஜெயலட்சுமி குரலில் ஒலிக்கும் பாடல்.

கண்ணாத்தாள் திரைப்படத்திற்காக இளையராஜா குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

தட்டையின் மார்பினில் பொன்மணி கண்டிட சிவனே தாழ்த்திரவாய். அருள் நெறி தெளிவுற திருமறை புகழ் பெற அன்பே தாழ்த்திரவாய்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து தம்பி திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரணி பாடியுள்ள பாடல்

எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் முதலில் கேஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு

0: பேச்சு நடத்தவுள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இருநாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் 3 நாள் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். இருநாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் அவர் உரையாட உள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திரமோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் உற்பத்தியாளர்களுக்கு சிறந்த விலை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தையின் ஏற்ற இறக்கங்களால் ஏற்படும் நெருக்கடியிலிருந்தும் விவசாயிகளை பாதுகாக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். இதன்படி குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் 1,000 கோடி ரூபாய்க்கும் மேல் கொப்பரை கொள்முதல் செய்யப்பட உள்ளது. அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் கீழ் இவ்வகை மாம்பழங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய்க்கு மேல் சந்தை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சிறந்த வருவாயை உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாற்றப்படுவதால் அதற்கு இணையாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சில தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுவதால் 700 அரசு ஒதுக்கீட்டு இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்கள் பறிபோவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அவற்றுக்கான மாணவர் சேர்க்கை அதிகாரம் மத்திய அரசுக்கு மாற்றப்பட்டுவிடும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பல்கலைக்கழகங்களில் அரசு ஒதுக்கீட்டில் சேருவதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிரை பொருளாதார தன்னிறைவு பெற்றவர்களாக மாற்றும் வகையில் ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றது. சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குனர் திருமகள்.
2: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம், அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்ல உள்ளார்ந்த அதை உள் வாங்கிட்டு தொழில் செஞ்சு 4 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது. இது வரைக்கும் 2009 இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரெய்னிங் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம்.
1: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
3: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40,000 ஒரு 60,000 வரைக்கும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். அண்ட் டேர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்

0: சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இந்திய மியான்மர் இடையே இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொள்முதல் நடவடிக்கைகளை தொடங்குமாறு புகையிலை நிறுவனங்களுக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித் திட்டங்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் அருகே பரமேஸ்வரமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் திரு காந்திராஜ் 304 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ரயிலில் கடத்தி வரப்பட்ட 5 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு குற்றவாளிகளிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 694 கிலோ போதைப் பொருட்கள் தீயிட்டு அழிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் 84 பேருக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். தேனி அருகே பழனிசெட்டி பகுதியில் தடை செய்யப்பட்ட 220 கிலோ புகையிலை பொருட்கள் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 3 பேரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ எடைப்பிரிவில் தனு, 54 கிலோ எடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ எடைப்பிரிவில் பிராட்சி, 60 கிலோ எடைப்பிரிவில் நிகிதா சந்த், 65 கிலோ எடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ எடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ எடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ எடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 20:10 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனேஸுடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாவரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 6 அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் 9 பேர் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா ரிசாஜா. अथ वार्ताः. प्रधानमन्त्री नरेन्द्रमोदी त्रिराष्ट्रयात्रायाः द्वितीये चरणे ऑस्ट्रेलिया देशस्य मेलबोर्न नगरं सम्प्राप्तवान्. ह्यः तस्य आगमनसमये ऑस्ट्रेलिया देशस्य नगरावासनमन्त्री क्लेयर ओ नील इत्येषा प्रधानमन्त्रिणः मोदिनः स्नेहपूर्वकं स्वागतम् अकरोत्. प्रधानमन्त्री अवदत् यत् इयं यात्रा भारताऑस्ट्रेलिया समग्र सामरिक सहभागितायाः ऊर्जां वर्धयिष्यति इति. सामाजिक संचारपटले एकस्मिन् संदेशे श्रीमोदी अवदत् यत् असौ ऑस्ट्रेलिया देशस्य समकक्षेण एंथनी एल्बनीज इत्यनेन सह संवादम् आचरिष्यति. असौ एतदपि कथितवान् यत् भारत ऑस्ट्रेलिया सहभागित्वस्य

0: திரை இசை, 7:30 ஆத்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9 அரங்கிசை. பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, டாக்டர் விஸ்தாலி சங்கரராவ் வழங்கும் உரை. நண்பகல் 12 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம். 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 சேர்த்து வைத்த செல்வம், நா முத்துக்குமார் அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி ஒளிக்களஞ்சியத்திலிருந்து. 3:00 திரைகானம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, பார்கவி பாலசுப்ரமணியம் அவர்களின் சித்திரவீண இசை கேட்கலாம், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், ஏஐ அண்ட் மீ லேர்னிங் டுகெதர், உரை வழங்குபவர் ஏ ஹீரா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜே ஜோஹன்னா மேரி, மியூசிக்கல் டேலண்ட் சஹானா கார்த்திக்கின் பாட்டு, ரெனியூவபிள் எனர்ஜி பவரிங் அ சஸ்டெயினபிள் ஃபியூச்சர் எஸ் ஆர் விபீஷ்ணவ் வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: பசுந்தீவனத்தில் கறவை மாடுகளுக்கு வேண்டிய புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து மற்றும் உயிர்ச்சத்து, குறிப்பாக உயிர்ச்சத்து ஏ அதிக அளவில் உள்ளது. இந்த உயிர்ச்சத்து ஏ கறவை மாடுகளின் கருமுட்டை உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்திற்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது.
3: கறவை மாடுகளில் தீவன மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல் குறித்து கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் ப. அனுராதா அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: நிகழ்ச்சியை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம்.

அங்கு நடைபெறும் இந்திய ஆஸ்திரேலிய வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸுடன் மெல்பர்னில் இன்று இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். அப்போது இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பாதுகாப்பு, முக்கிய தொழில்நுட்பங்கள், கல்வி, இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பயணத்தின் போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாட உள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில்

0: முடிந்தது. இப்பயணத்தின் போது இரு நாட்டு முன்னணி வர்த்தக தலைவர்களுடனும் பிரதமர் உரையாட உள்ளார். அத்துடன் தலைமைச் செயல் அதிகாரிகள் கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு நரேந்திரமோடி, ஆஸ்திரேலிய பிரதமருடனான சந்திப்பை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடன் தாம் உரையாட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மெல்பர்னில் தமக்கு சிறப்பான வரவேற்பு அளித்த இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரமளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் தலைமைத்துவ மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பொருளாதார உதவி, பயிர் காப்பீட்டு திட்டம், உரங்களுக்கான மானியம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் தற்சார்புடையவர்களாக மாற்றவும் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். இளைஞர்கள் தங்களுடைய புதுமை கண்டுபிடிப்பு, திறன்கள் மற்றும் தொழில் முனைவு மூலம் வேளாண் முறையை கட்டமைக்க பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்கள், அண்மையில் நடைபெற்ற தாக்குதல்கள் கவலை அளிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற நிகழ்வுகள் அப்பகுதியில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்கும் என்று கூறியுள்ளது. இதையடுத்து அனைத்து தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பையும் தடையற்ற எரிசக்தி விநியோகம் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை உறுதி செய்யுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுகள் மூலம் தீர்வு காண வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் கூட்டம் நேற்று கொச்சியில் தொடங்கியது. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளது. முன்னதாக மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். கூட்டத்தின் நிறைவு நாளான இன்று பிரிக்ஸ் அமைச்சர்களின் கூட்டு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கட்டணமில்லா சுகாதார திட்டத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவ காப்பீடு கிடைக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிரியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சமூக பாதுகாப்புக்காக பாரத் ஸ்டேட் வங்கியுடன் உத்தரப்பிரதேச அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஐரோப்பாவிற்கு பல ஆண்டுகளாக அமெரிக்கா பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளித்திருந்த நிலையிலும் நேட்டோ நாடுகளின் செயல் தம்மை ஏமாற்றமடைய செய்ததாக தெரிவித்தார். ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசிய நிலையில் நேட்டோவின் சில நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுக்கு ஆதரவளித்ததாக திரு டிரம்ப் குறிப்பிட்டார். கேரளாவில் மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோரப் பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் நாளை முதல் மழை பொழிவு குறையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அந்த மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், ஹரித்வார், உத்தம் சிங் நகர், நைனிடால், சம்பாவத் ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டேராடூன் மற்றும் பல்வேறு

0: பகுதிகளில் நேற்றிரவு தொடர்ந்து கனமழை பெய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மழை காரணமாக அங்கு அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரமில் கடந்த 2 நாட்கள் பெய்த மழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் சேதமடைந்தது, தகவல் தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் பெய்த மழையினால் சூரத், தாப்பி, நவ்சாரி மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அங்கு நிலவும் சூழ்நிலைகள் குறித்து குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலை தொடர்பு கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டறிந்தார். மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். தமிழக விவசாயிகளிடமிருந்து கொப்பரை மற்றும் தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு சமர்ப்பித்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழகத்தில் 87,000 மெட்ரிக் டன்னுக்கும் மேற்பட்ட கொப்பரை கொள்முதல் செய்யப்படும். அத்துடன் 96,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான தோட்டாபுரி மாம்பழங்களை கொள்முதல் செய்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை தமிழகத்தின் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். புனே சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் போட்டியின் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் கண்ணன் வைத்தியநாதனை தோற்கடித்து கிராண்ட் மாஸ்டர் தகுதிக்கான புள்ளிகளை அஸ்வத் பெற்றார். ஆஸ்திரிய அணிக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் நடைபெறவுள்ள இப்போட்டி 12:00 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் 9 வீராங்கனைகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிச் சுற்றில் 51 கிலோ இடைப்பிரிவில் தனு, 54 கிலோ இடைப்பிரிவில் நிஷா, 57 கிலோ இடைப்பிரிவில் பிராச்சி, 60 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிதாச்சன், 65 கிலோ இடைப்பிரிவில் காஜல், 70 கிலோ இடைப்பிரிவில் ஷிவானி, 75 கிலோ இடைப்பிரிவில் முஸ்கான், 80 கிலோ இடைப்பிரிவில் நைனா பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்தியாவுக்கு 9 பதக்கங்கள் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் சாண்ட்ரோ காப்பை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மத்வின் கமத், அதர்வா சர்மா இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இருநாட்டு வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்தை களைய அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து பேச்சுகளில் ஈடுபட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கையில் பல்வேறு முக்கிய நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் ஆதரவளிக்க மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் 98வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமையை கன்னியாகுமரியைச் சேர்ந்த 17 வயதான அஸ்வத் பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 7:25. 100.1 MHz FM கோல்டில் இனிய திரை இசை பாடல் ஒன்று கேட்கலாம். பராசக்தி திரைப்படத்திற்காக ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி பாடியுள்ள பாடல்.

0: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt to rainwater harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: Online applications are invited from unmarried men and women candidates for grant of short service commission in executive, education and technical branch. Last date for submission of online application is 27 July 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.
3: எஃப்எம் கோல்ட் வழங்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து காதல் சுகமானது திரைப்படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்

0: ஸ்வயம் ஹி கட்படை பாரதிய சேனா.
1: நேரம் 8:48. எஃப்எம் கோல்ட் வழங்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து காக்க காக்க திரைப்படத்திற்காக திப்பு, ஷாலினி சிங், டிம்மி ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com. agncn1@gmail.com.

0: நேயர்கள் மனவருடைய பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் இனிய திரையிசை பாடல்கள் ஒலிக்கும் 10:30 சுகமான ராகங்களில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: இப்போது 9 மணி, ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் சத்குரு கஜாசிய வாணி என தொடங்கும் ஸ்லோகம், அதனைத் தொடர்ந்து சங்கரம் அபிராமி மனோகரம். மனோகரி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ரூபக தாளம்.

நேரம் இப்போது 9:26:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ வித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து சுந்தரி நீ திவ்ய ரூபமுனோ, கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக தந்தை தாயும் நீ என தொடங்கும் விருத்தம், அதனைத் தொடர்ந்து அங்கை குடுமலர் தூவி, ராகமாளிகை, ஆதிதாளம், தாய்மானவர் பாடல்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாரதி ராமசுப்பன் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் அவர்கள் வயலின், கே அருண் பிரகாஷ் அவர்கள் மிருதங்கம்,

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: ஆகாஷவாணி நேரம் 10:30, 20:00. இனிய பாடல்களுடன் இணையும் நேரம் 100.1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் சுகமான ராகங்கள். உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திற்காக இளையராஜா பாடியுள்ள பாடல்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் புதுவசந்தம் திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:49:18.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: சுகமான ராகங்களில் நிறைவான பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவம்

0: களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண் 1800 4250.

0: 0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
0: 9498-34-5350.
2: திரைக்கானத்தில் நிறைவான பாடலாக முகவரி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்

0: உட்பகை உண்டான குடியானது நாளடைவில் அறத்தினால் அறாவப்படும் இரும்பு போல தேய்ந்து வலிமை குறைந்துவிடும். குறள் எண் 888 அதிகாரம் உட்பகை.
1: அறம் பொருத பொன் போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்ற குடி.
0: உட்பகை உண்டான குடியானது நாளடைவில் அறத்தினால் அறாவப்படும் இரும்பு போல தேய்ந்து வலிமை குறைந்துவிடும். குறள் எண் 888 அதிகாரம் உட்பகை.
2: ஒன்று மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:50 மேல் இசை, பிற்பகல் 1:10 இசை மலர். டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். சேர்த்து வைத்த செல்வம் நா முத்துக்குமார் அவர்களுடன் நேர்முகம் நிகழ்ச்சி ஒளிக்களஞ்சியத்திலிருந்து. 3 மணிக்கு திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசை, பார்கவி பாலசுப்ரமணியம் அவர்களின் சித்திரவீணை இசை இடம்பெறும். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 பட்ஸ் அண்ட் பிளாசம்ஸ், ஏஐ அண்ட் மீ லேர்னிங் டுகெதர். உரை வழங்குபவர் ஏ ஹீரா, மெமரபிள் ஸ்டோரி சொல்பவர் ஜே ஜோஹர்னா மேரி, மியூசிக்கல் டேலண்ட் சஹானா கார்த்திக்கின் பாட்டு ரெனியூவபிள் எனர்ஜி பவரிங் அ சஸ்டெயினபிள் ஃபியூச்சர், எஸ் ஆர் விபீஷ்ணவ் வழங்கும் உரை, 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கண்ட்ரி வைட், 9:45 இன்சைட்ஸ், 10:10 விஸ்வ தர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி கேட்கலாம் திரைகானம், காலத்தை வென்று நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் உங்களுக்காக. வியட்நாம் வீடு திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: ஆஸ்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன?

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.
3: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது FM கோல்ட் வழங்கும் திரைகானம் பாடல் ஒலிக்கும் நேரம் 12:18:45. வீரத் திருமகன் திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ் குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

திரைகாணத்தில் தொடர்ந்து பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.

0: சாரங்கதாரா திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: இந்த புறா ஆட வேண்டுமானா? இளவரசர் பாட வேண்டும்.
2: பாட வேண்டுமா?
3: வசந்தம் உள்ள

0: ఉపరాష్ట్రపతి సిపి రాధాకృష్ణన్ ఈరోజు ఒడిశాలో భువనేశ్వర్లో పర్యటిస్తున్నారు. అఖిల భారత విద్యార్థి పరిషత్ స్థాపన దినోత్సవం సందర్భంగా కేంద్ర హోంమంత్రి అమిత్ షా, రక్షణ మంత్రి రాజ్నాథ్ సింగ్ విద్యార్థులందరికీ శుభాకాంక్షలు తెలిపారు. 5 T20 మ్యాచ్ల పురుషుల క్రికెట్ సిరీస్ లో భాగంగా ఈరోజు బ్రిస్టల్లో జరిగే 4 మ్యాచ్లో భారత్ జట్టు ఇంగ్లాండ్ జట్టుతో తలపడుతుంది.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு இன்று மெல்போர்னில் நடைபெற்றது. அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பேச்சுகளுக்கு பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அணுசக்தி துறை ஒத்துழைப்பில் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். ஆஸ்திரேலியா இந்தியாவிற்கு யுரேனியத்தை வழங்க இது வகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறை, நிதி சேவைகள், கனிம வளங்கள், தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலிய தொழில்துறையினர் இதனை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நலனுக்காக ஏபிவிபி தொடர்ந்து பணியாற்றும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஏபிவிபியின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் நலனுக்கு முதலிடம் அளித்து ஏபிவிபி பணியாற்றி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் தெலங்கானாவில் நடைபெறும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விளையாட்டுப் போட்டிகளில் 8000 மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று கூறினார். இப்போட்டிகள் நவம்பர் மாதம் நடைபெறக்கூடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். போக்குவரத்து தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போக்குவரத்து அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். அசாமில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் மூத்த குடிமக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் திட்டங்கள் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நியாய விலைக்கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் இதன் மூலம் களையப்படும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறினார். பஞ்சாபில் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு மொஹிந்தர் பகத் கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் தோட்டக்கலை பயிர்களை பயிரிட ஊக்குவிக்கப்படுவதாக கூறினார். இதற்காக அரசு மானியம் வழங்குவதாகவும் அமைச்சர் கூறினார். இதனை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு மொஹிந்தர் பகத் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக புனேயில் கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் இடிபாடுகளுக்கிடையே 11 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தில்லியில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நிலைமை தற்போது கட்டுக்குள் உள்ளதாகவும் தில்லி அரசு கூறியுள்ளது. இதேபோல் குஜராத்திலும் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. உத்தரகண்டிலும் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக அம்மாநிலத்தின் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறு உத்தரகண்ட் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கிடையே கேரளத்தின் வயநாட்டில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. ஹிங்கோலி மாவட்டத்தில் அதிகாலை 1.5 மணியளவில் இது உணரப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. இதனைத் தொடர்ந்து 2 மணி தொடங்கி 3 மணி வரை 4 நில அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. லட்டூர் மற்றும் பர்பானி மாவட்டங்களிலும் இது உணரப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒருவரிடம் பாதுகாப்பு படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போபியா கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது அவர் பிடிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். உமாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பரூலா கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த கார் ஒன்று நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் புனித யாத்திரையின் ஒரு பகுதியாக 8150 பேர் இன்று பகவதி நகர் முகாமிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். இதுவரை 52,000 பேர் இந்த யாத்திரையை மேற்கொண்டிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 7 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். காக்ஸ் பசார் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் இதில் அப்பகுதியில் செயல்பட்டு வந்த ரோஹிங்கியா அகதிகள் முகாமில் இருந்தவர்கள் உயிரிழந்ததாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானுதாஸ் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0 என்ற புள்ளிக் கணக்கில் இங்கிலாந்தின் ஆர்ச்சி ப்ரோம்லியை வென்றார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் தியா ஃபிராடின் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-7, 7-5, 10-3 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் இலாரி பிஸ்டோலா ரொமேனியாவின் ஜூலியா சஃபினா போப்பா இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டி சீனாவின் ஆர்டோஸில் இன்று தொடங்கியது. இந்தியா சார்பில் குல்தீப் குமார், சிவம் லோஹக்கர் உள்பட 54 பேர் இப்போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா இலங்கை இடையேயான 3வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தற்போது ஹம்பன் தோட்டாவில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 35 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. நேற்று இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்ற ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இங்கிலாந்து 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அணுசக்தி ஒத்துழைப்பு தொடர்பாக ஆஸ்திரேலியாவுடன் முக்கிய உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். போக்குவரத்து

0: தொடர்பான பிரிக்ஸ் நாடுகளின் பணிக்குழு கூட்டம் இன்று நாக்பூரில் தொடங்கியது. மகாராஷ்டிராவில் இன்று அதிகாலை நில அதிர்வு உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.6 பதிவானது. பங்களாதேஷில் நேரிட்ட நிலச்சரிவில் 8 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அட்டானு தாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி நேரம் 12:50. 100.1 MHz FM கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். மு பஞ்ச்பீர் இயற்றிய பாடலை பாடியுள்ளவர் பி ரமணா மற்றும் குழுவினர். பாடலுக்கு இசை காரைக்குடி வெங்கடேஷ்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 1:10.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: நூறு புள்ளி 1 MHz எஃப்எம் கோல்டு வழங்கும் இசை மலர் நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். கஜவதனா பேடுவே, புரந்தரதாசர் தேவர்நாமா.

நேரம் 1:35:58. டாக்டர் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து தனம் தரும் விருத்தம், அபிராமி பட்டர், அபிராமி அந்தாதி.

0: இதுவரை இசைமலரில் ஹரிணி ஸ்ரீவத்சா அவர்கள் பாடியிருந்த பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ். பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஹிந்தியில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines: India and Australia sign landmark deals on uranium supply and dedicated critical minerals corridor. Australia-India partnership on cyber.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 2:30.
2: சேர்த்து வைத்த செல்வம்.
3: நா முத்துக்குமார் அவர்களின் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடியவர் ராஜேஸ்வரி.
4: வணக்கம் திரு முத்துக்குமார் சார்.
5: வணக்கங்க.
4: உங்களுடைய பள்ளி பருவம் கொஞ்சம் சொல்லுங்க.
5: என்னுடைய சொந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் கன்னிகாபுரம்னு ஒரு கிராமம். என்னுடைய தந்தை வந்து நாகராசன்ட்டு நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழ் ஆசிரியர். என்னுடைய சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தூண்டுகோல்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 60,000 புத்தகங்களுக்கு மேலே இருக்குது, எல்லாம் எங்கள் அப்பாவோட சேகரிப்பில்.
4: என்ன புத்தகங்கள்?
5: எல்லா விதமான புத்தகங்களும் இருக்குது. சங்க தமிழில் தொடங்கி இப்போ இன்றைக்கி எழுதிட்டுருக்க நவீன தமிழ் இலக்கியம் வரை

0: ஜெயமோகன், எஸ் ராமகிருஷ்ணன் வரைக்கும் வந்து நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டே இருப்பார். அதுவும் இல்லாமல் சிற்றிதழ்கள் வந்துட்டு தமிழில் நிறைய வந்துட்டுருக்கு இல்லையா, அது மாதிரி சிறு பத்திரிகைகள், அதை வந்து ஒரு 5000-6000 முதல் இதழ்கள் அது சேகரித்து வச்சுருக்காரு. அதெல்லாம் நிறைய பழைய ஓலைச்சுவடிகள் அந்த மாதிரி நிறைய வந்து வீட்டில் எங்கள் வீட்டில் சேகரித்து வச்சுருந்தார். நான் சின்ன வயசில் படிக்கும்போது வந்து எங்கள் வீட்டுக்கு மாதமே எப்படியும் ஒரு 70-80 இதழ்களே வரும். அப்போ அந்த காலத்தில் சுட்டின்னு ஒரு இதழ், சோவியத் நாடு, சைனா ஸ்போர்ட்ஸு, அப்புறம் கனையாழி, காலச்சோடு, இப்போது வந்துட்டுருக்க பெரும் பத்திரிகைகள், வணிக பத்திரிகைகள், விகடன், குமுதம் போன்ற பத்திரிகைகள், அப்படி நிறைய ஒரு 70-80 இதழ்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இப்போ அதெல்லாம் படிக்க படிக்க அப்போது வந்து சின்ன வயசில் நாங்கள் இருந்த காலத்தில் நிறைய காமிக்ஸ் புத்தகங்கள்லாம் வந்துச்சு. குழந்தைகள் புத்தகம், ரஷ்ய இலக்கியங்கள் வந்து சிறுவர்களுக்கான இதழ்கள்லாம் போட்டாங்க. அப்புறம் நிறைய காமிக்ஸ் புத்தகங்கள், லயன் காமிக்ஸ், முத்து காமிக்ஸ் போன்ற புத்தகங்கள், அம்புலி மம்மா, ரத்னபாலா, அப்படி கோகுலம் அப்படின்னு குழந்தைகளுக்காக நிறைய புத்தகங்கள் நடத்தினாங்க. அதெல்லாம் படிக்க படிக்க அதில் வந்த போட்டிகள்லாம் பங்கேற்றுட்டேன். அப்புறம் வந்து அதுக்கு கவிதைகள்லாம் எழுதி அனுப்பிச்சேன். அப்படி ஒரு 3வது படிக்கும் போதே கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன். கவிதை ஆரம்பித்து காஞ்சிபுரத்துலேயே வந்து அந்திரசன் மேல்நிலை பள்ளின்ட்டு ஒரு 250 வருஷம் பாரம்பரிய மிக்க பள்ளி, அந்த பள்ளியில் நான் வந்து பள்ளி இறுதி வரைக்கும் படித்தேன். அந்த பள்ளியில் வந்து எக்பர்ட் சச்சிதானந்தம்ட்டு இப்போ தலைமை ஆசிரியராக இருக்கார். அவர் எனக்கு வகுப்பாசிரியராக இருந்தார். அவர் வந்து ஒரு நல்ல எழுத்தாளர். அவருடைய குறுநாவல்கள், கதைகள்லாம் வந்து நிறைய கனையாழி போன்ற இலக்கிய பத்திரிகைகளில் வந்திருக்கு. நிறைய இலக்கிய சிந்தனை பரிசுலாம் வாங்கியிருக்கார். அவரும் எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தார். அப்போது காஞ்சிபுரத்தில் இலக்கிய வட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு, நாராயணன் ஒருத்தர் நடத்திருந்தார். அந்த கூட்டங்களுக்கு நான் பள்ளி படிக்கும்போது நிறைய போவேன். 12வது படிக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 500-600 கவியரங்கங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் சின்ன வயசுலேயே. அப்போ போக ஆரம்பித்தேன். அப்புறம் 10வது படிக்கும்போது தூசிகள் அப்படின்னு என்னுடைய முதல் கவிதை தொகுப்புகளில் வந்துச்சு. காஞ்சிபுரத்துலேயே பள்ளி படிப்பை முடிச்சுட்டு காஞ்சி பச்சையப்பன் கல்லூரியில் வந்து இளங்கலை இயற்பியல் படித்தேன். இயற்பியல் படித்து முடித்த பிறகு வந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் வந்து எம்ஏ தமிழ் இலக்கியம், அங்கேயே எம்ஃபில் தமிழ் இலக்கியம் படித்து பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவனாக வந்து தங்கப்பதக்கத்தோடு தேர்வு பெற்றேன். இந்த காலகட்டத்தில் வந்து மற்ற பத்திரிகைகள்லாம் நான் கவிதைகள் எழுதிட்டு இருந்தேன். அப்போது கனையாழியில் தூர் அப்படின்னு ஒரு கவிதை நான் எழுதினேன். அந்த கவிதையை வந்து எழுத்தாளர் சுஜாதா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் வந்து ஆண்டு மலர் ஒரு விழா வச்சு வெளியிட்டாங்க. அந்த விழாவில் தனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இந்த இதில் வந்திருக்கு, நான் தான் வந்து கனையாழிக்கு வந்து கவிதை தேர்ந்தெடுக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இந்த இதில் வந்திருக்குன்னு என்னுடைய தூர் கவிதையை படித்தார். படித்த பிறகு அந்த தூர் கவிதை எழுதுனது வந்து முத்துக்குமார்னு போட்டிருக்கு, நாங்கள் ஆள் பத்தலாம் போகிறதுல இவர் யார் எங்கே இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அந்த விழாவில் சுஜாதா பேசினார். அந்த விழாக்கு நான் போயிருந்தேன், நான் கை தூக்குனேன், ஒன்று நீங்களே நாமான்னோட. அந்த விழாக்கு வந்திருந்த ஒரு அன்பர் வந்து இந்த கவிதை அந்த முத்துக்குமாருக்கு ஒரு 1000 தரேன்ட்டு அப்போ கொடுத்தாரு. அப்போ நான் எம்ஏ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து என் மேலே ஒரு மஞ்சள் வெளிச்சத்தை திருப்பிச்சு. பட்டாம்பூச்சி இருப்ப வந்துட்டு என்னுடைய கவிதைகள்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக வெளியிட்டேன். இயக்குனர் பாலியராஜ் அவர்கள் வெளியிட பாலுமந்திர சார் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் என் மேலே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய இலக்கிய அறிமுக பகுதி.
1: சுஜாதா சார் பாராட்டி அவங்களை அந்த தூர் கவிதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: தலைப்பு வந்து தூர், கிணற்றில் தூர் வருவாங்க இல்லையா, அதுதான் அந்த கவிதையோட பாடுபொருள். நிறைய இப்போ நம்ம கிராமப்புறங்கள்லையோ நகர்ப்புறங்கள்லையோ நிறைய குடும்பங்களில் பார்க்கும்போது ஒரு பெண்ணடிமைத்தனம் இருக்கும். அந்த குடும்ப தலைவி வந்து குடும்ப தலைவர் எதிர்க்கவோ இல்லை வந்து வேற யாரா விருந்தினர் வந்தாவோ கதவுக்கு பின்னாடின்னு தான் பேசுவாங்க. அது என்ன வந்து ரொம்ப பாதிச்சு. இதை வந்து கவிதையில் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கவிதையை எழுதினேன். தலைப்பு வந்து தூர். வேப்பம்பு மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். வேப்பம்பு மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்திற்கு ஒரு முறை விசேஷமாய் நடக்கும். ஆழ்நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, கட்டையோடு உள்ளே விழுந்து துருப்பிடித்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே, சேருடா சேருடாவென அம்மா தட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலக்க யாருக்கு மனம் வரும். பகைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனசுக்குள் தூர் எடுக்க அப்படின்னு இந்த கவிதை வந்துச்சு. இந்த கவிதை வந்த காலகட்டத்தில் அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1000-500 பத்திரிகைகளுக்கு மேலே வந்து இது நன்றி கனையாடின்னு போட்டு இதை மறுபிரசுரம் பண்ணாங்க. இப்போ சென்னையில் லைலா கல்லூரியில், அப்புறம் மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழகத்தில், தியாகராய கல்லூரி மதுரையில், அப்புறம் வந்து மொரிஷியஸில் இந்திரா காந்தி யூனிவர்சிட்டிலாம் இந்த கவிதை வந்து பாடமாக இருக்குது. மலையாளம், ஆங்கிலம், ஜெர்மன், ஃப்ரெஞ்ச் 4 மொழியிலையும் வந்து இந்த கவிதை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு.
1: இது இல்லாமல் வேற என்னென்ன கவிதைகள்?
0: நான் ஒரு 7 கவிதை புத்தகம் வெளியிட்டிருக்கேன். அதில் வந்து பட்டாம்பூச்சி இருப்பவன் 1, தூசிகள்னு ஒரு தொகுப்பு, நியூட்டனின் 3வது விதினு ஒரு தொகுப்பு, அப்புறம் நான் பச்சைப்பன் கல்லூரில் படித்த காலத்தில் வந்து சென்னை ஒட்டி தமிழ்நாடு அளவுலையோ இல்லை சென்னையில் இருக்க இன்டர் காலேஜ் கவிதை போட்டியில் நான் தான் முதல் பரிசு. அப்போ அந்த கவியரங்கங்கள் கவிதை போட்டியில் படித்த கவிதைகள் எல்லாம் சேர்த்து பச்சையப்பனிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் அப்படின்னு ஒரு தொகுப்பு. அப்புறம் கல்கி வார இதழில் நான் கிராமம் நகரம் மாநகரம் டூர் தொடர் எழுதிட்டு இருந்தேன். அதை சேர்த்து கிராமம் நகரம் மாநகரத்தை ஒரு கட்டுரை தொகுப்பு.

0: அப்புறம் ஜப்பானிய காதல் கவிதைகள்ன்ட்டு ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கேன் அந்த தொகுப்பு. அப்புறம் வந்து கிஸ்லோஸ்கின் போலந்து திரைப்பட இயக்குனர், அவரை பற்றிய ஒரு அறிமுகம் நூல்.
1: சார், கல்கியில் எழுதின கட்டுரைனு சொன்னீங்களே, அது கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அது தலைப்பு வந்து கிராமம் நகரமா நகரம். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன், படித்தது நகரத்தில் காஞ்சிபுரம், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறது சென்னை மாநகரம். ஸோ இந்த மூன்று நிலவியலும் வந்து ஒரு நம்மளுடைய அடிமனசுலேருந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை கட்டமைக்குது, இந்த மூன்று நிலவியலுக்கும் உள்ள முரண்பாடுகள் அல்லது வந்து சமன்பாடுகள் அல்லது ஒற்றுமைகள், மனிதர்கள் வந்து ஒரு நிலப்பகுதினால் எப்படி வந்து மாறுறாங்க, அப்புறம் வாழ்க்கை முறை வந்து மூன்று இடத்துலும் வந்து ஒரு அடிநாதமாக வந்து ஒரே வாழ்க்கை முறை தான், அது எப்படி மாறுபடுது அப்படின்ட்டு ஒரு வாரமும். எங்கள் கிராமத்தில் தொலைக்காட்சி முதன் முதல்ல வந்தப்போ அந்த கிராமம் எப்படி அதை எதிர்கொண்டது, அது நகரத்தில் பார்க்கும்போது ஒரு வீட்டில் மூன்று தொலைக்காட்சியில் இருக்கிற விஷயங்கள் அப்படி நிறைய வந்து வார வாரம் ஒரு ஒன்று. ரயில் வண்டினா ரயில் வண்டியை பற்றி ஒரு வாரம், அப்புறம் வந்து வீடு கட்டுறதை பற்றி ஒரு வாரம், மாநகரத்தில் வீடுகள், கிராமத்தில் இருக்க வீடுகள், அப்புறம் வந்து கல்வி முறை அப்படின்ட்டு ஒரு உளவியல் பூர்வமான ஒரு தொடர் பண்ணேன். பெரிய வரவேற்பை பெற்றது கல்கியில் எழுதும்போது. ஒரு கதை மொழியிலே அது பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் பெண் எழுத்தாளர் அம்பை அவர்கள் வந்து புத்தகம் வரும்போது அதுக்கு வந்து ஒரு முன்னுரை கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்ல தொகுப்புன்ட்டு. அப்புறம் சி மோகன்ட்டு தமிழில் இருக்க நவீன இலக்கிய விமர்சகர், அவரும் வந்து இது ரொம்ப முக்கியமான தொகுப்புன்ட்டு எனக்கு முன்னுரை கொடுத்துருந்தார்.
1: அப்புறம் ஜப்பான் மொழி மாற்றம் பற்றி ஒரு கவிதை சொன்னீங்களா, அது எப்படி கஷ்டமாக இருந்தால் எப்படி இருந்தீங்க?
0: நான் ஜப்பான்லேருந்து பண்ணலை, ஜப்பான்லேருந்து ஆங்கிலத்துக்கு வந்த தொகுப்பு அது. அது ஆங்கிலத்துலேருந்து தமிழுக்கு நான் பண்ணேன். கென்னத் ரோக் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார். பொதுவாக வந்து ஜப்பானிய கவி மரபு வந்து நம்ம சங்க இலக்கியத்தோட தொடர்ச்சின்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்மளுடைய சங்க இலக்கியம் ஆரம்பித்த அந்த மூன்றாம் நூற்றாண்டில் தான் வந்து ஜப்பான்லேயும் வந்து இந்த கவிதைகள் எழுதப்பட்டிருக்கு. இப்போது வந்து நம்ம சங்க இலக்கியத்தில் அகநானூரில் வந்து ஒரு கவிதை வரும், குளத்தில் வந்து ஒரு மாடு வந்து குளிச்சுட்ருக்கும், அப்போது அதில் இருக்க அந்த பசலை கொடிகள் முல்லை கொடிகள்லாம் அந்த மாட்டு கொம்பில் வந்து சுற்றிட்டுருக்கும். அது வந்து அந்த கொம்போடு எழுந்து நிற்கிறதுனால உரிமையாளனுக்கு வந்து மாட்டு கொம்பில் இருக்க அந்த கொடியோடு அந்த மாட்டை பார்க்கும்போது அவனுக்கு சொந்த மாடே அடையாளம் தெரியல. அந்த மாதிரி தான் வந்து பறத்தை வீட்டுக்கு போயிட்டு வர தலைவனை பார்த்து தலைவி ஒன்றும் எனக்கு அடையாளம் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு உருவகத்தோடு அந்த கவிதை இருக்கும். இதுக்கு சமமான கவிதை இதே மாதிரி குளத்தில் கொம்போடு இருக்க மாடு கவிதையும் அந்த நான் பண்ண அந்த புத்தகத்தில் இருந்துச்சு. அப்போது வந்து எல்லா ஊர்லேயும் வந்து எல்லா நாடுகள்லேயும் வந்து அந்த இலக்கியம் வந்து ஒரே எமோஷன்ஸ் ஒரே உணர்வு நிலை தான் சொல்லுதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால அந்த கவிதைகளை நான் மொழிபெயர்த்தேன். அது நல்லா வரவேற்பு பெற்ற தொகுப்பாக இருந்துச்சு.
1: இப்போ ஆனா ஆவணான்ற ஒரு தொடர் கவிதை ஒன்று எழுதிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஆனாவணா வாரம் ஒரு கவிதை, ஆனாவன்ற புது தலைப்பில் பெருமிதழில் வந்து எழுதிட்டுருக்கு. ஒரு 45-50 வாரம் வந்துட்டுருக்கு. என்னுடைய கவிதைகள் பார்த்திங்கன்னா யதார்த்தபூர்வமான கவிதைகள், வாழ்வை வாழ்வு அனுபவத்தோடு எழுதுகிற கவிதைகள். நான் வளர்ந்த அந்த பாரம்பரியமே அந்த மாதிரியான லிட்ரேச்சர் குரூப் அது. அதனால் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான போயம்ஸ்ன்றதுனால நான் சந்தித்த என்னை பாதித்த விஷயங்களை வந்து இப்போ ஒரு வாரம் வந்து முனியாண்டி விலாஸ் பற்றி ஒரு கவிதை, இன்னொரு ஒரு வாரம் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைகளுடன் பேசும் கலைன்னு ஒரு கவிதை, இன்னொரு ஒரு வாரம் வந்து பெண்கள் பற்றிய ஒரு கவிதை. நான் சந்தித்த மனிதர்களை வந்து அந்த கவிதை தொடரில் பண்ணிகிட்ருக்கேன். எப்பவுமே தமிழ் சமூகத்தில் வந்து ஒரு கதையோ இல்லை ஒரு நாவலோ இல்லை ஒரு கட்டுரையோ உண்டாக்குற பாதிப்பை விட ஒரு கவிதை வந்து நம்ம மனத்தில் ஏற்படுத்துகிற பாதிப்பு வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா நம்ம தமிழ் சமுதாயமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷம் பாரம்பரியம் உள்ள சமுதாயம். அதில் தமிழ் மொழின்னு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து கவிதையில் தான் சொல்லிட்டு இருந்தோம். மருத்துவமாகட்டும், விஞ்ஞானமாகட்டும், ஜோதிடமாகட்டும், எல்லாமே வந்து நம்ம மரபில் மரபு தமிழில் கவிதைகளில் தான் சொல்லிட்டு இருந்தோம். உரைநடையே இப்போது 2 நூற்றாண்டு தான் ஆச்சு வந்து. அதனால் வந்து இந்த கவிதைகள் உண்டாக்குற பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வாரம் வாரம் வந்து கிட்டத்தட்ட 1000 பேராவது எனக்கு தொலைபேசியில் பேசுகிறாங்க, நிறைய கடிதங்கள் வருது. இது இன்னும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து கொண்டு போதும்னு நினைக்கிறேன்.
1: ஒரு கவிஞராக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், எப்படி திரைப்பாடலாசிரியராக ஆனீங்க?
0: நான் திரைத்துறைக்கு வந்தது வந்து ஒரு இயக்குனர் ஆகணும்னு தான். முதல்ல இயக்குனர் அருண்மொழி, ஏர்முனை காணிநிலம் போன்ற தேசிய விருது பெற்ற படங்கள் இயக்குனர், அவர்கிட்ட வந்து நான் உதவி இயக்குனராக இருந்தேன். அதுக்கு பிறகு இயக்குனர் ருத்ரையா, அப்புறம் 7வது மனிதன் பண்ண ஹரிகரன், இவங்ககிட்டலாம் உதவியாளராக இருந்தேன். அப்புறம் வந்து கவிஞர் அறிவுமதி அவருடைய தொடர்பு எனக்கு கிடச்சிது. அவருடைய அலுவலகத்துக்கு நான் அடிக்கடி போவேன், தினமும் அங்கே தான் இருப்பேன் நான். அப்போ அவரது வந்து அப்போ பாடலாசிரியராக பாடல் எழுதிட்டு இருந்தார். அவர் வந்து என்னை வந்து இயக்குனர் பாலுமேந்திர சாரிடம் வந்து உதவியாளராக சேர்த்தார். இப்போ பாலுமேந்திர அவர்களிடம் வந்து நான் ஒரு 3 வருடங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றினேன். இப்போ இந்த காலகட்டங்களில் வந்து காலையிலேருந்து மாலை வரைக்கும் பாலுமேந்திர சார்கிட்ட இருப்பேன், அப்புறம் மாலை நேரத்தில் அறிமதி அலுவலகத்துக்கு வந்துடுவேன். இப்போ அவரோட பாடல் எழுதுறதுக்கு எனக்கு பயிற்சி கொடுத்தார். எனக்கு அடிப்படையில் கவிஞராக இருக்கிறதுனால உனக்கு பாடல் எழுதுறது வந்து சுலபமான விஷயம், நீ சந்தத்துக்கு எழுத பயிற்சி எடுத்துக்கோ அப்படின்னா

அவருடைய அலுவலகத்தில் அவர் கூட உட்காந்து பயிற்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு 3 வருஷம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பாடல்கள் பயிற்சி எடுத்தேன். அப்போது வந்து இயக்குனர் சீமான் அவர்கள் வந்து வீரநடைன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருந்தாங்க. என்னுடைய பட்டாமூச்சி இருப்பன் கவிதை புத்தகத்தை அவர் படிச்சுட்டு நான் உங்களை வந்து பாடலாசிரியரை அறிமுகப்படுத்திட்டுமா அப்படின்னு கேட்டார். நான் தாராளமாக அப்படின்னு சொன்னேன். என்னை வந்து வீரநடை படத்தில் இசையமைப்பாளர் தேவா அவர்கள் இசையில் என்னுடைய முதல் பாடல் வந்து பழிவாச்சு. அந்த முதல் பாடல் வந்து முத்து முத்தா புத்திருக்கும் முல்லைப்பூவை பிடிச்சிருக்குன்ட்டு என்னுடைய பேர்லேயே தொடங்கும். இதுவரைக்கும் வந்து தமிழ் சினிமா பாடல் வரலாற்றில் வந்து அதிக ஊமை உருவகம் கொண்ட பாடல் வந்து என்னுடைய முதல் பாடல் தான்ட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய பாணின்னு பார்த்தீங்கன்னா கவிதை பாடல் ஆகட்டும், நான் ஹைக்கு கவிதையோட பாணியை பின்பற்றுவேன். ஹைக்கு கவிதைன்றது ஒரு ஜப்பானிய கவிதை வடிவம், ஒரு காட்சி அதனுடைய தொடர்ச்சி, ஒரு திடுக்கிடும் திருப்பம் அப்படின்ற மாதிரி ஒரு 3 வரி கவிதை வடிவம். என்னுடைய முதல் பாடலில் பார்த்தீங்கன்னா எல்லா கவிதை ஒவ்வொரு வரியிலையும் வந்து இந்த ஹைக்கு கவிதை நான் ஒழிச்சு வச்சுருப்பேன். புத்தகத்தை போல ரெக்கை விரித்தாலும் பட்டாம்பூச்சி பிடிச்சிருக்கு, நட்சத்திர கால் பதிக்கும் வாத்துக்கூட்டம் பிடிச்சிருக்கு, காதல் தோல்விதானோ யார் அறியக்கூடும், ஆட்டு தாடி பிடிச்சிருக்கு அப்படின்ற அந்த பாடல் வரி போகும். அந்த முதல் பாடல் வந்து இசையமைப்பாளர் தேவா அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி அவர் வந்து தன்னிடம் வந்த அனைத்து இயக்குநர்கள்ட்டமும் என்னை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 40-50 படங்களுக்கு வந்து என்னை பாடல் எழுத வச்சார். அப்படி வந்து நிறைய பாடல்கள் பிரபலமாச்சு. எனக்கு சினிமாவில் பெரிய பிரேக் கொடுத்த படம், என்னுடைய அடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போன படம்னு சொன்னால் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் தயாரித்து இயக்குனர் அழகம்பெருமாள் இயக்கிய டும் டும் டும் படத்தை சொல்லலாம். அந்த படத்தில் நான் முழு பாடல்களை எழுதினேன். அது வந்து ஒரு தரமான கவிஞன், தரமான பாடலாசின்ற அடையாளத்தை எனக்கு ஏற்படுத்திச்சு. இந்த காலகட்டத்தில் இயக்குனர் பாலா அவர்கள் வந்து நந்தா படம் பண்ணாங்க, அதில் 1000 யானை கொன்றாள் அப்படின்னு ஒரு பாடல் நான் பண்ணேன். அந்த பாடலும் வந்து நல்ல தமிழோடு எழுதக்கூடிய கவிஞர் அப்படின்ற அடையாளத்தை எனக்கு ஏற்படுத்திச்சு.

0: நந்தா படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்து பிரேக் கொடுத்த படம் எந்தது?
1: நந்தா படம் முடிஞ்ச பிறகு கவிதாலயில் ஆல்பம்னு ஒரு படத்தில் செல்லமாய் செல்லம் அந்த பாடல் எழுதினேன். அது என்ன வந்து பரவலாக என்ன ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துச்சு. இந்த காலகட்டத்தில் வந்து இயக்குனர் லிங்குசாமி அவர்களுடைய ரன் படத்தில் தேரடி விதியில் தேவதை வந்தால் திருவிழான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு படம் தான் பண்ணேன். அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து வித்யாசாகர் அவர்கள். அந்த பாட்டை நாங்கள் எழுதி இசையமைத்தோம். அதில் இருக்க வரிகள்லாம் வந்து லிங்குசாமி அவர்களுக்கும் வித்யாசாகர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிது. இதுக்கு பிறகு வந்து என்னை வித்யாசாகர் அவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு 30-40 படங்களுக்கு வந்து என்னை சிபாரிசு பண்ணி எழுத வச்சார். அதில் தூளில் குடுவாமி சேர்வா பார்வை, அப்புறம் கில்லி, அப்படி நிறைய படங்கள் அவர் கூட நான் பணியாற்றினேன். இப்போது சமீபத்தில் வரப்போகிற சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுடைய சந்திரமுகில உட்பட வந்து அந்த கூட்டணி, வெற்றி கூட்டணி வந்து வித்யாசாகர் அவர்களோட தொடர்ந்துட்டுருக்கு. இதே காலகட்டத்தில் வந்து இயக்குனர் செல்வராகவன் அவர்கள் வந்து காதல் குண்டின் படம் எடுத்தார். அவருடைய என்னுடைய கவிதை புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு காதல் குண்டினில் என்னை முழு பாடல்கள் எழுத வச்சார். தேவதை கண்டின் உட்பட பாடல்கள் இப்போ தான் வந்து நந்தாவில் வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் நான் எழுதியிருக்கேன். அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே வந்து செல்வராகவன் அவர்களுடைய காதல் குண்டினில் நான் பண்ணும்போது இப்போ யுவன் சங்கர் ராஜா, செல்வராகவன், நா முத்துக்குமார் அப்படின்னு ஒரு யூனிட் ஃபார்ம் ஆச்சு. இப்போ காதல் கொண்டேனுக்கு பிறகு நாங்கள் வந்து சவஞ்சி ரெயின்போ காலனி பண்ணோம். அந்த பாடல்கள் வந்து பட்டி தொட்டியம் எங்கும் வந்து என்னை வந்து பரவலாக கொண்டு போச்சு. அதுக்கு வந்து நான் இயக்குனர் செல்வராகவன் அவர்களுக்கும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். செல்வராகவன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒவ்வொரு வரியும் வந்து கவிதை எடுப்பார். கண்ணதாசன் காலத்தில் எப்படி யதார்த்தமாக இருந்துச்சோ தத்துவமாக இருந்துச்சோ அந்த மாதிரி பாடல்களை எழுதுங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ சமஞ்சி ரெயின்போக்கள்னு பார்த்தீங்கன்னா கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை பாடலில் வந்து நாங்கள் ஒவ்வொரு வரையுமே புது உருவகம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்போம். அது வந்து ஒருதலை காதல் பற்றிய பாடல். இப்போ ஒருதலை காதலுக்கான உருவகங்கள் என்னென்ன அப்படின்ட்டு, ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயம் இல்லை அதுவாகட்டும், காட்டிலே காயும் நிலவை கண்டுக்குள்ள யாரும் இல்லை ஆகட்டும், இல்லை தூரத்தில் தெரியும் வெளிச்சம் பாதைக்கு சொந்தம் இல்லை, இப்படி ஒரு ஒரு இதுவாக வந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணோம். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இப்போ அவர் கூட புதுப்பேட்டையில் பாடல்கள் பண்ணிட்டுருக்கேன் முழு பாடல்கள். இந்த காலகட்டத்தில் வந்து இயக்குனர் ஹரி அவர்களுடைய சாமி படத்தில் நான் 3 பாடல்கள் பண்ணேன். திருநெல்வேலி அல்வாடா பாடல், ஐயோ பிடிச்சிருக்கு, வேப்ப மரம் புளிய மரம், இந்த மாதிரி 3 பாடல்கள் பண்ணேன். அதுக்கு பிறகு கோயில் அருள், அப்புறம் வந்து ஐயா அப்படின்னு ஹரி சார் கூட ஒரு இது, அப்புறம் வந்து இயக்குனர் தரணி கூட வந்து தூள், கில்லி, அப்படி அப்படி ஒரு ஒரு ஒரு குழுவாக நாங்கள் வந்து பணியாற்ற ஆரம்பித்தோம். இப்போது சாமியில் பண்ணும்போது ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட பண்ணதுனால தொடர்ந்து ஹாரிஸ் ஜெயராஜோட வந்து அரசாட்சி, கோயில் அருள், இப்போ வந்து அன்னியன் சங்கர் சாரோட படம் பாடல் பிரமாதமாக இருந்திருக்கு அன்னியன், அதுக்கு பிறகு வந்து தொட்டி ஜெயா, கஜினி அப்படி வந்துட்டு அவரு கூட அப்படியே பண்ணுறோம். சினிமான்றது ஒரு டீம் ஒர்க்கு தான். இப்போ சென்ற ஆண்டில் எனக்கு வந்து மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் தான் சவஞ்சி ரெயின்போ காலனி. அதுக்கு பிறகு வந்து இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்கள் இயக்கி சங்கர் சார் அவர்கள் தயாரித்த காதல் படம். சென்ற ஆண்டு 2004 எனக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் அந்த காதலும் சவஞ்சி ரெயின்போ காலனி சொல்லலாம். இப்போ காதல் பார்த்தீங்கன்னா

0: ஒரு தமிழில் ஒரு உலக சினிமா அப்படின்ற சவஞ்சியும் தமிழில் உலக சினிமா அளவுக்கு எடுத்துக்கப்பட்ட படங்கள். இப்போ இந்த ரெண்டு படங்கள்லையும் முழு பாடல்கள் இருந்தனால எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் என் மேலே வந்துச்சு.
1: உங்களுடைய மானசீக குரு யார்?
0: எனக்கு பிடிச்ச பாடலாசிரியருடைய குரு மானசீக குருன்னு சொன்னால் கவியரசு கண்ணதாசன் அவர்களை சொல்லுவேன். ஏன்னா வந்து வாழ்வியல் பூர்வமாக யதார்த்தமாக தத்துவம் சேர்ந்து எளிமையாக இனிமையாக எதன கவிஞர்னு நான் கண்ணதாசனை தான் மதிக்கிறேன். என்னுடைய இன்ஸ்பிரேஷனை நான் அவரை தான் எடுத்துக்கிறேன்.
1: பாடல் எழுத கற்பனை எந்த அளவுக்கு பயன்படுது?
0: நான் வந்து கற்பனையில் எழுதுறத விட நான் உற்றதை உணர்ந்ததை பார்த்ததை அனுபவிச்சதை தான் எழுதுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கவிதைக்கு பொய் அழகு கிடையாது, கவிதைக்கு மெய் அழகுன்றதுனால கற்பனை சில இடங்களில் மட்டும் கற்பனை தேவைப்படும். மற்றபடி யதார்த்தமாக எழுதும்போது தான் அது வந்து நேரடியாக மனசை போய் பாதிக்கும். இப்போ நீங்கள் சவஞ்சீர இன்பக் கலைஞனோட பாடலில் பார்த்தீங்கன்னா, நடைபாதை கடையில் உன் பெயர் படித்தால் நெஞ்சுக்குள்ளியனோ மயக்கங்கள் பிறக்கணும் ஒரு எதிர்ப்பேன். இப்போது இது கொடுக்குற ஒரு ஆழம், கொடுக்குற மனசை பாதிக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ கண்ணதாசன் எழுதுவார், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா அப்படின்னு. அந்த மாதிரி இது வந்து நேரடியாக அந்த அனுபவ தளத்தில் நீங்கள் எழுதும்போது உங்கள் இதயத்தை நேரடியாக போய் தொடுது. இப்போ நீங்கள் பாடலில் வந்து ஃபேண்டசின்னு சொல்லுவாங்க, கற்பனையோடு நீங்கள் ஒரு வரி எழுதும்போது, இப்போ செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இல்லை, புதன் கிரகத்தில் நிலா இல்லை, நீங்கள் ஒரு செய்தியோ இல்லை ஒரு கற்பனையோ இல்லை வந்து நான் உன்னை வந்து நிலாவில் வீடு கட்டி உன்னை குடியாமத்துவன்னு சொல்கிற ஒரு உரையாடலை வந்து மூளையை தான் பாதிக்கும் ஒழிய மனசை பாதிக்காது. அதனால் வந்து கற்பனை என்னுடைய பாடலில் கம்மியாக தான் இருக்கும்.
1: இப்போ நீங்க எழுதின கவிதைக்கும் மற்ற பாடலாசிரியர் எழுதிருக்கிறதுக்கும் நம்ம இந்த பாட்டை எழுதினா மிஸ் பண்ணிட்டோமே அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
0: அப்படி நிறைய பாடல்கள் இருக்குது. கண்ணதாசன் பாடலுக்கு இருந்த அப்போது இருந்த சூழல் இப்போ கம்மியாயிடுச்சு. ஏன்னா அப்போ நிறைய தத்துவ பாடல்கள் வந்துச்சு. அந்த தத்துவ பாடல்கள்லாம் இப்போ திரும்ப அந்த சூழல்கள் நம்மளுக்கு வராதான் நான் நிறைய எங்கியிருக்கேன். அப்புறம் இப்போ சமீபத்தில் கவிஞர் தாமரை அவர்கள் சில பாடல்கள் என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. இந்த பாடலை வந்து நம்ம எழுதியிருக்கலாமே அப்படின்னு நான் உணர்ந்திருக்கேன். குறிப்பாக அந்த காக்க காக்க படத்தில் வந்த ஒரு ஊரில் அழகிய உருவாய் அந்த பாடலாகட்டும், அந்த உயிரின் உயிரிய பாடல், இப்படிப்பட்ட பாடல்கள் வந்து எனக்கும் கிடச்சிருந்தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறம் நந்தால அவங்க அந்த கள்ளி அடிக்கல்லின்னு ஒரு பாடல் இலங்கை தமிழர் மையமாக வச்சிருப்பாங்க, அந்த பாடலும் எனக்கு ரொம்ப பாதித்த பாடல்கள்.
1: இப்போ பாடல் வந்து எழுதிட்டுருக்கோம், மக்களுக்கு வந்து தெளிவாக அந்த உச்சரிப்பு வந்தால் அவங்களால மனசில் பதிகிற மாதிரி இருக்குது. சிலது வந்து லிரிக்கில் இங்கிலீஷ் கலந்து சில வார்த்தையும் புரிய மாட்டேங்குது, அது உங்களுக்கு பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்லை தெளிவாக வரது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா?
0: இந்த பாடல் எப்பவுமே தெளிவாக தான் வரணும். அது என்னென்னா சில நேரங்களில் வந்து வட மாநிலத்தை சேர்ந்த இந்தி பாடல்களை பாட வைக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அது நாங்கள் பாடலாசிரியர்கள் வந்து கூடுமான வரைக்கும் பதிவு பண்ணும்போது கூட இருந்து திருத்துறோம். நாங்கள் இல்லாத நேரங்களில் பதிவு செய்கிற சில பாடல்கள் வந்து அந்த மாதிரி தவறான உச்சரிப்போடு வருது. அது போக போக வந்து அது தானாக மாறிடும் நினைக்கிறேன்.
1: இப்போ நிறைய தமிழ் பாட்டில் ஆங்கிலம் கலந்து எழுதுகிறாங்க, அது உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு?
0: அது இப்போன்ட்டு இல்லை, அது தவறான ஒரு குற்றச்சாட்டு. முதல்ல ஆங்கிலம் கலந்து எழுதுறது தப்பு, அது வந்து நம்ம தாய்மொழியை கெடுக்கிற ஒரு விஷயம். இது வந்து இப்போது இளங்கவிஞர்கள் மட்டும் பண்ணலை, இது வந்து தொன்று தொட்டு ஊமை படத்துலேருந்து பேசும் படமான காலகட்டத்துலேருந்து தொடர்ந்துட்டுருக்கு. இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் ராக் அண்ட் ரோல் எழுதியிருக்காரு, கண்ணதாசனும் எழுதியிருக்காரு, அதுக்கு பிறகு வந்த கவிஞர்கள் எல்லாருமே எழுதுனாங்க. நாங்கள் வந்த காலகட்டத்தில் கவிஞர் பழனி பாரதி வந்து அது ஒரு ஸ்டைலாகவே மாற்றினார், தொடர்ந்து நிறைய ஆங்கில படங்களாக எழுதி வந்த காலகட்டத்தில் தான் வந்து அவருக்கு அடுத்த காலகட்டத்தில் நான் வந்தோம். நாங்கள் இளங்கவிஞர்கள் என் கூட இருக்க கவிஞர்கள்லாம் அப்போ வந்து ஒரு அவர் ஒரு 500-600 பாடல்கள் ஆங்கில வார்த்தை கலந்து எழுதுனதுனால அந்த தாக்கத்தோட சாயல்கள் வந்து அந்த நிழல் எங்கள் மேலேயும் படிஞ்சது, எங்களையும் ஆங்கில வார்த்தைகளில் எழுத சொன்னாங்க. இப்போ நிறைய யாருமே ஆங்கில வார்த்தைகள் எழுத சொல்கிறதில்ல, அந்த பாடல்களுடைய மோகமும் இப்போ குறைஞ்சிருச்சு. ஒரு ஒரு அலை மாதிரி வரும், ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு அலை வரும். இப்போ வசிக்கிறான் ஒரு பாடலில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா சமஸ்கிருத சொற்கள் கேட்பாங்க, அந்த மாதிரி ஒரு பாடல் இப்போ அழகில் இல்லைன்னு ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஆங்கில சொற்கள் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய சென்ற ஆண்டு 2004 நான் தான் நிறைய பாடல்கள் எழுதினேன். சென்ற ஆண்டு நான் எழுதின பிரபலமான பாடல்கள் எல்லாம் பாருங்கள், ஒரு ஆங்கில வார்த்தை கூட இருக்காது. குறிப்பாக வந்து இந்த கண் பேசும் வார்த்தைகள் புரிவதையாகட்டும், கணா காணும் களங்கள் ஆகட்டும், லஜ்ஜாவதியே ஆகட்டும், மன்மதனில் வந்த காதல் வளத்தை காதல் வளத்தை பாட்டாகட்டும், எம் குமரன் படத்தில் வந்த சென்னை செந்தமிழ் பாடலாகட்டும், அப்படி வந்து எல்லாமே நல்ல செந்தமிழில் அழகான தமிழில் நல்ல வாழ்வியல் ஓமைகளோட வந்தப்பட்ட பாடல்கள் தான். அதனால் இப்போ மக்களும் அதை விரும்புறதில்ல, அது ஆங்கிலம் கலந்தது தவறான ஒன்று. நான் கூடுமான வரைக்கும் அதை தவிர்த்து தான் நான் செயல்படுறேன்.
1: இவ்வளோ பாடல் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதின பாடல் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் பண்ணும்போது எப்படி இருந்தது மனோபாவம்?
0: மனோபாவம் எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் உற்சாகமாக சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து நான் அதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் பயிற்சி எடுத்ததுனால ரொம்ப உற்சாகமும் இல்லை. முதல் பாடல் பதிவாயிருக்கு, நல்லா வரணுமேன்ற ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு கலவையான உணர்ச்சின்னு சொல்லலாம்.
1: அப்போ உங்கள் வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணியிருந்தாங்க?
0: அவங்களுக்கு அந்த பாடல்

0: ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த வரிகள்லாம் பாராட்டினாங்க, ஊக்கப்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு வந்து தொடர்ந்து என்னுடைய பாடல்கள் ப்ராப்ளம் ஆகும்போது எங்கள் அப்பாலாம் பேசுவார், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார்.
1: அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்?
0: பிடிச்ச நடிகர் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஒருத்தரை சொல்ல முடியாது, எனக்கு நிறைய பேர் பிடிக்கும். இப்போ பிடிச்ச நடிகர்னா கமலஹாசன் அவர்களை சொல்லலாம், ரஜினிகாந்த் அவர்களை சொல்லலாம், அப்படி நிறைய நடிகர்கள் இருக்காங்க.
1: அப்புறம் நீங்கள் எந்த பாடகருடைய பாட்டை ரொம்ப விரும்பி கேட்பீங்க?
0: ஜஸ்டஸ்.
1: ஃபீமேலில்
0: ஜானகி அம்மாவோட குரல்.
1: அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது?
0: ஒவ்வொரு நாளுமே மறக்க முடியாத சம்பவங்களோட தான் இருக்குது. அந்த வாழ்க்கைன்றது இறைவன் நமக்கு கொடுத்த பரிசுன்னு ஒரு பொன்மொழி இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதோ ஒரு சம்பவம் வந்து மனசில் ஆழமாக பதிய தான் செய்யுது.
1: இப்போ சினிமா பாடலுக்கும் கிராமிய பாடலுக்கும் உள்ள வித்தியாசங்கள் எப்படி இருக்குது, அதை இசையமைப்பாளர் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க?
0: நம்மளுடைய இசை அடிப்படை வந்து கிராமிய இசையிலேருந்து தான் வந்தது. இசை வரி எல்லாமே நம்ம நாட்டுப்புற பாடல் மரபுலேருந்து தான் நம்ம வந்து இங்கே பாடலே உருவாச்சு. சினிமாவில் சில கிராமப்புற நாட்டுப்புற பாடல்களுடைய தாக்கங்கள் இருக்கலாம், ஆனால் சினிமா பாடல் வேறு, கிராமிய பாடல்கள் வேறு. ஏன்னா வந்து அது சொல்கிற உணர்ச்சி வேறு, இது சொல்கிற உணர்ச்சி வேறு. இதில் வந்து அதனுடைய பாதிப்புகள் இடங்களில் இருக்கும். அந்த மாதிரி தான் இதை பார்க்கணும் நம்ம.
1: அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வெளிநாடு?
0: பிடிச்ச வெளிநாடுனா ரஷ்யா. நான் போனதில்லை, இன்னும் என்னுடைய கனவு பூமி அது.
1: எப்போ போகிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க?
0: போனோம். எதனால் ரஷ்யாவை பிடிக்கும்னா, அது வந்து ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை வந்து இந்த உலகுக்கு அளித்த மண். அதனால் அந்த ரஷ்யாவுடைய சிவப்பை நான் பார்க்க விரும்புகிறேன், அதுக்காக தான் போக விரும்புகிறேன்.
1: சினிமா வாழ்க்கையில் உங்கள் கனவு நிறைவேறி விட்டதா?
0: கனவு நிறைவேறிட்டதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ராபர்ட் ஃப்ராஸ்டோட கவிதை தான் நான் போகிறது, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு. அது மாதிரி வந்து எனக்கு பெருசாக கனவுகள்னு ஒன்றும் கிடையாது, திட்டமிட்டும் என்னுடைய பயணம் இல்லை. நான் காற்றுல மிதக்கிற தூசி மாதிரி, எனக்கு திசைன்றது எதுவும் கிடையாது. இன்றைக்கி பாட்டை எழுதிட்டுருக்கேன், நாளைக்கும் வந்து நல்ல பாடல்கள் இன்னும் இதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற ஆசைகள் நிறைய இருக்குது. ஆசைகள் இருக்குன்னு சொல்லலாம், சில ஆசைகள் நிறைவேறிருக்கு, சில ஆசைகள் வந்து எதிர்காலத்தில் நிறைவேறலாம்.
1: இது வரைக்கும் எவ்வளோ பாடல் எழுதியிருக்கீங்க? இப்போ ப்ரெசெண்ட்டாக என்னென்ன படம் பண்ணிகிட்ருக்கீங்க?
0: இது வரைக்கும் ஒரு 500 படங்களுக்கு மேலே பாடல்கள் எழுதியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 50 படங்கள் எழுதிட்டுருக்கேன். இப்போது சந்திரமுகி, அன்னியன், அது ஒரு கணக்காலம், சச்சின், ஒரு கல்லூரியின் கதையின், அப்புறம் வந்து தம்பி, தொட்டிஜயா, கஜினி, அப்புறம் வந்து ABCD, இப்படி வந்து ஒரு 50 படங்கள்கிட்ட எழுதிட்டுருக்கேன்.
1: நான் முத்துக்குமார் அவர்களே, உங்களுடைய அனுபவங்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி ராஜேஸ்வரி, என்னை அழைத்ததுக்கும், நிலைய நேயர்களுக்கும், நிலைய பணியாற்றும் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
2: இதுவரை நான் முத்துக்குமார் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜேஸ்வரி. நேயர்கள் இதுவரை கேட்டது சேர்த்து வைத்த செல்வம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஆகாஷ்வாணி 3:01 100.1 MHz FM கோல்டு. தொடர்வது திரைகானம். நிகழ்ச்சியில் முதலாவதாக

0: திரைக்காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நீயேதான் எனது மனவாட்டி.
1: நீயே தான் எனக்கு மனவாட்டி.

3:08:19. திரைக்காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலில் பாடல்.

திரைக்கானத்தில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து. கிருஷ்ணச்சந்திரன், எஸ் ஜானகி, இளையராஜாவின் குரலில்.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு, குளிர் விட்டு போயாச்சு.

0: एक एक बूंद को हमें बचाना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
1: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct bore wells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
2: நேரம் 3:24. திரைகானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி வீரசங்கர் குரலில் பாடல்.
3: சென்னை தங்கமத்தில் தங்க விடலு வாங்கிய நாங்க

0: ஒரு நாள் அவன் ஒருத்தவர்கள் பிளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு பிளே பண்ண தெரியுமான்னு கேட்டா. நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அம்ளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற அம்ளைங்க தான் ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரங்களை கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரங்களை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரங்களை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாரங்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

3:54 திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் குரலில் ஒலிக்கியிருக்கிறது.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: எங்கு பிறந்த போதும், என்ன உண்ட போதும், எதை உடுத்திய போதும் சிந்தனை ஒன்றே, இந்தியா. பாரதம் எங்கள் சுவாசம்.
1: உமா ரமணன் குரலில் பன்னீர் புஷ்பங்கள் படத்திற்காக பாடல் ஒன்று கேட்போம் மாணவர்களே.

நேரம் 5:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாலயமாம், சுவாதி திருநாள் சாகித்யம், கமாஸ்ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் பார்கவி பாலசுப்பிரமணியம் அவர்களின் சித்திர வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நீத்து சரணமுலே, கே வி ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றியது, ராகம் சிம்ஹேந்திர மத்யமம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் பார்கவி பாலசுப்ரமணியம் அவர்களின் சித்திர வீண இசை கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக மணி நூபுரதாரி ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இயற்றியது நீலாம்பரி ராகம் ஆதித்தாளம்.

0: தேங்க்யூ சஹானா கார்த்திக் ஃபார் தட் ஒண்டர்ஃபுல் வோக்கல் ரெசைட்டல். நெக்ஸ்ட் வி ஹாவ் விபிஷ்ணவ் டு டெலிவரி எ டாக் ஆன் த டாபிக் ரெனியூவபிள் எனர்ஜி பவரிங் எ சஸ்டைனபிள் ஃபியூச்சர். லெட் அஸ் லிசன் அண்ட் டிஸ்கவர் ஹவ் ரெனியூவபிள் எனர்ஜி கேன் கிரியேட் எ கிரீனர் கிளீனர் அண்ட் மோர் சஸ்டைனபிள் வேர்ல்டு.
1: Good evening everyone. Have you ever wondered where the electricity that lights our homes, powers our fans, charges our phones, or runs our computers come from? For many years, most of our energy have come from fossil fuels such as coal, oil, and natural gas. While these fuels have helped the world grow, they also create pollution and release harmful gases that cause global warming and climate change. That is why the world is now looking towards renewable energy, clean energy that comes from nature and can be used again and again without running out. Renewable energy is often called green energy because it's friendly to our planet. Some common sources of renewable energy are solar energy, wind energy, hydropower, geothermal energy, and biomass. These amazing gifts of nature can all be used to produce electricity without polluting the environment. Today, energy is the backbone of modern life. Schools, hospitals, factories, trains, and even our homes depend on electricity every single day. But there is a problem. Nearly 80% of the world population lives in countries that import fossil fuels. This makes many countries dependent on each other and vulnerable to rising fuel

0: B. Let us protect the only home we have by choosing clean energy and living responsibly. Thank you.
1: Thank you, Vibhishna, for that informative and inspiring talk on renewable energy powering a sustainable future. With that, we come to the end of today's Buds and Blossoms.
2: தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் வகையில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர் இதற்காக ஆற்றலுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமது உரையை வணக்கம் மெல்போர்ன் என்று கூறி பிரதமர் தொடங்கினார். சிட்னி மற்றும் மெல்போர்ன் நகரங்களில் இந்திய வம்சாவளியினரிடம் உரையாற்றியது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறினார். ஆஸ்திரேலியாவுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் தாம் மேற்கொண்ட 3வது பயணம் இது என்று கூறிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று தெரிவித்தார். உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் உள்ள அகமதாபாத்தும் வரலாற்று சிறப்புமிக்க கிரிக்கெட் மைதானம் உள்ள மெல்போர்னும் கிரிக்கெட் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ், இருநாட்டு மக்களின் ஆற்றல் மூலம் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார். புத்தாக்க தொழில்துறையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக உலக முதலீட்டு ஆய்வறிக்கை தெரிவிப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மென்பொருள், ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளம் புதுமை கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்டோரின் ஆற்றல் மூலம் இந்தியா உலகிலேயே மிக அதிகமாக வளர்ச்சியடையும் சக்தியாக உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நிலையான வளர்ச்சி, டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் கங்கை குண்டான் சிப்காட் தொழில் பூங்காவில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளுக்கான உற்பத்தி ஆலை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. 15,037 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்படும் இந்த ஆலையின் மூலமாக 2,670 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் சிறுபான்மையின மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், இந்த திட்டங்களுக்கு போதிய நிதி உதவியை அரசு விடுவித்து வருவதாக கூறினார். அரசு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சுயதொழில் தொடங்க தேவையான உபகரணங்களை அரசு வழங்கும் என்றும் அவர் கூறினார். கோவை அரசு மருத்துவமனையில் எலிகள், பெருச்சாளிகள் தொல்லைகளை கட்டுப்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் நடப்பாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் மட்டுமன்றி மண்வள மேம்பாடு மற்றும் வேளாண் சாகுபடிக்கான உதவி திட்டங்களும் இதில் இடம்பெறும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்திக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். எல்நினோ வெப்ப அலை தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள சிக்கல்கள் மற்றும் காலதாமதத்தை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், நெல் கொள்முதல் பணிகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணைக்கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசு சட்டரீதியான நடவடிக்கையை எடுக்கும் என்று திரு வினோத் தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை பெறுவதற்கு மாநில அரசு உறுதியான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்று கூறுவதையும், காவிரி மேலாண்மை ஆணையம் தண்ணீர் தர உத்தரவிடவில்லை என்று கூறுவதையும் ஏற்க முடியாது என்று கூறியுள்ளார். தமிழக மக்களின் வாழ்வை பாதிக்கும் வகையில் கர்நாடகா மேற்கொள்ளும் எந்தவொரு நடவடிக்கையையும் மாநில அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கு முனைப்பான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று

0: மற்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கோவை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் எலி தொல்லையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மருத்துவமனையில் எலிகள் அதிக அளவில் இருப்பதால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதாகவும், இதனால் ஏழை எளிய மக்களின் உடல்நலன் அதிக பாதிப்புக்கு உள்ளாவதாகவும் கூறியுள்ளார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மதுரிமா சாவந்த் இங்கிலாந்தின் சம்மர் யார்லி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் மிராண்டா ஆஸ்திரேலியாவின் நவோமி இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில், சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அதன் இயக்குநர் டாக்டர் வி காமகோட்டி ஆற்றிய உரை, மத்திய அரசின் ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் செயல்பாடுகளை நவீனப்படுத்தும் வகையில் சென்னை ஐஐடியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை ஐஐடியின் இயக்குநர் டாக்டர் வி காமகோட்டி உரையாற்றினார். அவர் பேசுகையில்,
2: தமிழகத்துக்குன்னு என்னன்னா, நிறைய நமக்கு விண்ட் எனர்ஜியும் சரி சோலார் எனர்ஜியும் சரி நமக்கு அபண்டண்டா வருது. இதை நம்ம ப்ராப்பரா எவாக்குவேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி நம்ம ப்ராப்பராக அதை எவாக்குவேட் பண்ணி அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறது, பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டமாக இருக்கட்டும், அது எந்த இடத்துக்கு தேவையோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணால் நிறைய எனர்ஜி எஃபிஷியன்சி ஜாஸ்தியாகும். நிச்சயமாக தமிழகம் ஒரு எனர்ஜி சர்ப்ளஸ் ஸ்டேட்டாக ஆகிறதுக்கு ரொம்ப நிறையா சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதற்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஆராய்ச்சி தேவைப்படுறது, புது டெக்னாலஜிஸும் தேவைப்படுது. இதுதான் இந்த பர்டிகுலர் எம்ஓயு மூலமாக ஐஐடி மெட்ராஸும் தமிழக அரசும் சேர்ந்து ஸ்மார்ட், செக்யூர், ரிலையபிள், ரெசிலியன்ட் எனர்ஜி கேப்சர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம்மை நாங்கள் உருவாக்க போகிறோம். ஹைட்ரஜனும் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நிறையா பயோவேஸ்லேருந்து ஹைட்ரஜன் பண்ணி ஹைட்ரஜன்லேருந்து எனர்ஜியும் ஜென்ரேட் பண்ணலாம். இது மாதிரி பல மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து வர எனர்ஜியை நம்ம எப்படி அழகாக கேப்சர் பண்ணி அந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கை பண்ணுறதுக்கு இதில் பண்ணுறோம். இதில் ஏஐ தொழில்நுட்பமும் நிறையா யூஸ் பண்ண போகிறோம். நிறையா டேட்டா நம்மள்கிட்ட இருக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கு சைபர் அட்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குறிப்பாக ஸ்கேடா சிஸ்டம்ஸ், அதாவது டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம்ஸ் வச்சுருக்கோம். இதில் எப்படி ஒரு சைபர் அட்டாக்லேருந்து நம்மளை காப்பாற்றலாம், ஏன்னா பல லிட்ரேச்சர்லையும் பார்க்கலாம், பல ப்ராக்டிக்கலாகவும் நிறையா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கை சைபர் அட்டாக் மூலமாக அவங்க தே கேன் கோ அண்ட் அஃபெக்ட் த சிஸ்டம். இதற்கு நம்ம எவ்வளவு ரெசிலியண்ட்டாக நம்ம நெட்ஒர்க்கை பண்ணணும், சைபர் அட்டாக்லேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றணும், இது மாதிரியான பல கோணங்களில் இந்த எம்ஓயு மூலமாக நாங்கள் தமிழக அரசோட வேலை செய்ய போகிறோம். இன்னும் சில மாதங்களில் நமக்கு இதோட ஆராய்ச்சி நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஆகணும், நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் இதில் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு இருக்கு.
1: சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் மூலம் மகளிர் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி பெற்று வருவதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: ஒரு பெண் கல்வி கற்கும் போது அது அவரை மட்டுமல்ல, அவரை சார்ந்த குடும்பத்தினர் அனைவரையும் கல்வி அறிவு மிக்கவர்களாக மாற்றுகிறது. இதை போலவே ஒரு பெண் பொருளாதார தன்னிறைவு மிக்கவராக மாறும்போது அது சமுதாயத்தின் வளர்ச்சியை உறுதி செய்கிறது. இதனை முன்னிறுத்தி மத்திய அரசின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகம் ஊரக பகுதியில் உள்ள மகளிரை சுய வேலைவாய்ப்பு மிக்கவர்களாக மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டியில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் மகளிருக்கு சித்திர தையல் மற்றும் துணி ஓவிய பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய அளவிலான ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பிரசாந்த் பயிற்சி முடித்த மகளிருக்கு சான்றிதழ் வழங்கினார். சேலத்தில் உள்ள இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் இதுவரை 12,000 பேருக்கு மேலாக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளித்து வருவதாக கூறுகிறார் அதன் இயக்குநர் திருமகள்.
4: நம்ம தொழில் சொல்லிக் கொடுப்போம்,

0: அந்த தொழிலை அவங்க படிச்சுக்கிட்டு நல்லா உள்ளார்ந்து அதை உள் வாங்கிட்டு அவங்க தொழில் செஞ்சு நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்ஸ்டியூட் இது. இது வரைக்கும் 2009 இருந்து இந்த இன்ஸ்டியூட் நடந்துட்டு இருக்குதுங்க சார். இது வரைக்கும் நாங்க ஒரு 12,000 பேருக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நிறைய சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட், வெளிநாட்டுக்கு பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவு கூட எங்ககிட்ட கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்காங்க சார். இன்னைக்கு வரைக்கும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம் சார்.
1: சணல் பைகள் தயாரிப்பு பயிற்சி பெற்றதன் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கி வருமானம் ஈட்டுவதாக கூறுகிறார் பயனாளி நஸ்ரத்.
2: என்னோட தொழில் வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன். மாத வருமானம் பாத்தீங்கன்னா 40,000 to 60,000 வரையும் மாத வருமானம் சம்பாதிக்கிறேன். டர்ன் ஓவர்னு பாத்தீங்கன்னா 3 lakh மேல பண்ணிட்டு இருக்கேன்.
1: தனக்கான சுயமரியாதையை மத்திய அரசின் ஊரக சுய வேலை வாய்ப்பு பயிற்சி பெற்று தந்திருப்பதாக கூறுகிறார் பயனாளி மீனாட்சி.
3: சுயமரியாதைன்றது வந்து சுய தொழில தான் முதல்ல ஆரம்பிக்கும், தன்னுடைய வருமானத்துல தான் ஆரம்பிக்கும்ன்றது இங்க வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதை வந்து ப்ராசஸ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தால் கூட இந்த கஷ்டத்தையும் தாண்டி பல விஷயங்கள் வந்து இங்க நாங்க கத்துக்கிறோம். அதன் மூலமா வாழ்க்கையோட தரன்றது வந்து 1, 2, 3 படியை தாண்டி 80, 90 அந்த மாதிரியான லெவலுக்கு கொண்டு போற விஷயத்தையும் இந்த ஆர்சிடி எங்களுக்கு கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய பேரை உருவாக்குற பெருமையும் இந்த ஆர்சிடிக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: தனக்கு பிடித்ததை வாங்கிக் கொள்ளும் அளவிற்கான பொருளாதார தன்னிறைவு மகளிரின் மாண்பை உயர்த்துகிறது. மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் சேலம் மாவட்டத்தில் உள்ள 100 மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்கி அவர்களை மதிப்புக்குரியவர்களாக மாற்றி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
4: தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களிடையே தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர் மன்ற தேர்தல் சிறப்பாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
5: மாணவர்களிடையே தேர்தல் நடைமுறைகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் தருமபுரி அருகே அரசு பள்ளி ஒன்றில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளை பின்பற்றி மாணவர் மன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடத்தப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் தொப்பூரை அடுத்த உமியம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலை பள்ளியில் 295 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் 10 ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாட கல்வியோடு வாழ்வியல் நெறிமுறைகளையும் கற்றுக் கொடுத்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் பள்ளி மாணவ தலைவரை தேர்ந்தெடுக்க மாணவர் மன்ற தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான மாணவர் மன்ற தேர்தல் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு வேட்புமனு தாக்கலுடன் தொடங்கியது. தேர்தலில் போட்டியிட 9 மாணவர்கள் மனு தாக்கல் செய்த நிலையில் சிறு தவறுகள் காரணமாக 2 பேரின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இறுதி பட்டியலில் 7 வேட்பாளர்கள் களம் கண்டனர். வேட்பாளர்களுக்கு தனித்தனி சின்னங்கள் ஒதுக்கப்பட்டு தேர்தல் சுவரொட்டிகள் மற்றும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. காலை பள்ளி வளாகத்திலேயே வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்காக தனியாக வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் முகவர்கள் நியமிக்கப்பட்டனர். பள்ளியின் ஆசிரியர்கள் இந்த தேர்தலுக்கு அதிகாரப்பூர்வ தேர்தல் பார்வையாளர்களாக செயல்பட்டு வாக்குப்பதிவு நடைமுறைகளை கண்காணித்தனர். மொத்தமுள்ள 295 மாணவ மாணவிகளும் வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். பொது தேர்தலில் வாக்களிப்பது போன்றே தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வெளியில் சொல்லாமல் மாணவர்கள் ரகசியத்தை காத்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நேர்மையான மற்றும் நல்ல வாக்குறுதிகளை அளித்த வேட்பாளர்களுக்கு தங்களின் வாக்குகளை செலுத்தியதாக மாணவர்கள் பெருமிதத்துடன் தெரிவித்தனர். இது குறித்து இப்பள்ளி மாணவர் ஒருவர் கூறுகையில்,
6: என் பெயர் சி நவனீஸ், நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி உமியம்பட்டியில வந்து 8 வகுப்பு படிச்சுட்டு வர்றேன். இன்னைக்கு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து மாணவர் மன்ற தேர்தல் நடக்குது. நான் வந்து அதுல வேட்பாளரா கலந்திருக்கேன். 18 முடிஞ்சாதான் நம்மளால ஓட்டே போட முடியும். ஆனா இங்க வந்து நாங்க நியாயமான முறையில எப்படி ஓட்டு போடணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கத்துக்கிறோம். நாங்க நல்ல தலைவர் தேர்ந்தெடுப்போம். அனைத்து பள்ளிகளிலும் இந்த மாதிரி மாணவர் மன்ற தேர்தல் வைக்கணும் அப்படின்றது என் ஆசை.
5: பள்ளி பருவத்திலேயே தேர்தல் விழிப்புணர்வு, தலைமை பண்பு மற்றும் பொறுப்புணர்வை மாணவர்களிடையே விதைக்கும் உமியம்பட்டி அரசு நடுநிலை பள்ளியின் இந்த சிறப்பான முயற்சி கல்வி வட்டாரத்திலும் பொதுமக்களிடையேயும் பெரும் பாராட்டுகளை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.
4: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் புத்தொழில், டிஜிட்டல் கட்டமைப்பு மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் உத்வேகம் அடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். கைத்தறி துறை நம் நாட்டின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவதோடு மட்டுமின்றி நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் மலேரியா வராமல் தடுக்கலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. சரியான உணவு பழக்கம், முறையான யோகா பயிற்சி மூலம் ஆரோக்கியமான வாழ்வை மேற்கொள்ளலாம் என்று ஆயுஷ் அமைச்சர்

0: அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: கட்டுப்பாடு கட்டணா சுயம் நிதி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: कैच द रेन, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है तो मेरा खास आग्रह है वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं।
2: Where there's water, there's life. Come, let us adopt rain water harvesting techniques in our homes and offices. Let us build recharge pits and shafts, fix defunct borewells, remove silt from water bodies, plant as many trees as possible. This monsoon, let us join Catch the Rain campaign.
3: ஆகாஷ்வாணி 8:26. திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேவி திரைப்படத்திலிருந்து கார்த்திக்கின் குரலில்.

திரைக்காணும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் பெங்களூர் நாட்கள் திரைப்படத்திலிருந்து. கோபி சுந்தர், சாண்டி அவர்களின் குரலில்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சே சமாச்சார் சந்தியா கே சாத் மே பிரியா.

நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்ந்து இடம்பெறுவது திரைகானம். முதலில் எங்க வீட்டு பிள்ளை படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: குட் நைட்.
1: திரைக்கோணத்தில் இணை பி. சுசீலா தனித்து பாடியுள்ள பாடல் படம் ஆயிரத்தில் ஒருவன்.

ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார். நேர்களை, அடுத்து ஒலிப்பது இரவும் பகலும் படத்திற்காக ஒலிக்கும் பாடல். பாடலை பாடியிருப்பவர் டி எம் சவுந்தரராஜன்.

0: loss of one wicket in 4.1 overs in the fourth T20 international of the five-match series at the County Ground in Bristol when reports last came in. India, led by captain Shreyas Iyer, elected to bat first after winning the toss and scored 158 runs. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். ஒலிக்கவிருப்பது இரவின் மடியில். இதில் இடம்பெறுவது அவதாரம், முறைமாமன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் அவதாரம் படத்திலிருந்து பாடல்களை கேட்போமா?

0: தன்னா தானா தன்னா தானா அண்ணா.
1: அண்ணே என்னண்ணே அக்கா முன்னாடியெல்லாம் பாட சொல்றீங்க?

0: அரிதாரத்த பூசிக்கொள்ள ஆச, நாடவு கட்டி ஆட்டம் போட ஆச. ஏன் பொன்னம்மா பொன்னம்மா
1: பொன்னம்மா பொன்னம்மா?
2: என்ன குப்புசாமி நை நைன்னுட்டு?
1: என்ன பொன்னம்மா, நீ யாவது வாதகிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் சேர்த்துக்க சொல்ல கூடாதா?
2: எதுல சேர்க்க சொல்ல?
0: ஏன் பொன்னம்மா பொன்னம்மா, கொஞ்சம் ரக்கம் மண்டு பண்ணம்மா.

ஓப்பனாமா ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது இப்படி சொல்லிக்கிட்டு இந்த பாரு, நீயே என்னை பத்தி வாஜா கிட்ட சொல்லனா வேற யார் சொல்லுவாங்க? நீ இப்ப அப்படிதான் பேசுவ, அப்ப நான் அரிதாரம் பூசிக்கிட்டு கெந்தல கட்டிக்கிட்டு

0: கொள்ள ஆளும் இல்ல, வாடகைக்கு ஆள் பிடிக்கிற. நீ தவளைகளை கூட்டி வச்சு தப்பு தப்பா கத்த வச்சு சூரியனை எச்சரிக்கிற.
1: ஓமகுச்சி ஆடுகளை துடுப்பு குச்சி போட வச்சு முக்கி முக்கி முந்த பாக்குற. இம் என்றால் என் படகு ஏழு

0: காக்கும் பெரிய அடுத்த பெண் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிவில் வருகின்றன. முதலில் இடம்பெறுவது பரிசு படத்திலிருந்து பாடல்கள்.
1: அள்ளி கொண்டை முடிச்சு அரைக்காசு போட்டு வச்சு வெள்ளி சலங்கை கட்டி

சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்க

அடுத்தெரிக்கும் பெண்கள் எல்லாம் படிக்கிறப்பா, அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்கிறப்பா, ஏட்டினிலே

பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசுலே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து

நினைவில் நின்றவை நிகழ்ச்சிகள் இதுவரை. பரிசு, தர்மம் தலை காக்கும், பெரிய அடுத்த பெண் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம்.

0: சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं प्रशांत कुमार।

நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் அரங்கேற்றம், உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் இடம் பெறுவது அரங்கேற்றம் படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் தொடரும்.

ஒலித்த அரங்கேற்றம் பட பாடல்களை பாடியவர்கள் பி. சுசீலா, எஸ். பி. பாலசுப்ரமணியம், எல். ஆர். ஈஸ்வரி ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்கள்.

புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் மயங்கும். பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. தாய் மூகாம்பிகை படத்திற்காக இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோர் பாடிய பாடலோடு இனிதே புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த

0: அடுத்து சிவப்பதிகாரம் படத்தில் இருந்து சின்ன பொண்ணு பாடியுள்ள பாடல்.
1: மாரிமக மாயியம்மா மனக்கொறைய தீர்க்கும் அம்மா,

நேரம் 5:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நந்தனார் படத்திற்காக MM தண்டபாணி தேசிகர் பாடியுள்ள பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலை பாடியிருப்பவர்கள் சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி, எம் ஆர் விஜயா. பாடல் இடம்பெற்ற படம் தெய்வம்.